சர்வஜ்ஞசக்தனகவத்சலசர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞசக்தனகவத்சல

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தத்தனு தத்தித தரித தனத தனுத திமி.